ஈரே ஓலா நாம் கா அவர் ஜே கர்ம கராவனோ தின்மே பௌஹே ஜாம் கா ரஹாவ் அவர் ஜதன் நீ பாயே வதே பாக ஹர்த் ஆயே.